ஆபத்துல இவள பச்சிருவோமா அத்தினேஷ்ரபோமா நம காயோரோனா கந்தவ காயோரோனு கத்துறேன்.

கிரேகவர கம்போ கிரேவர கம்போ ஜிபிரி நம்பரவர ஆசிபத்தர் நக்கலாம் கிரே கம்போ மாமத்துமாயின்றி காடு மத்த நக்கலாம் கிரே கம்போ ஒரு வார் கும்பிடோ ஜாக்கலாம் கிரே ஆடு மத்த நக்கலாம் கிரே அடு வரட்டி மத்த நக்கலாம் கிரே வர் கம்போ ஒரு வார் கும்பிடோ மதாமாதேகோ துருவாவலியரோ இமருவன் தங்கினோ அல்பரி ரஜபாத்தோ அந்த கரவந்தல் பேரோ மாமா பொறமோ ஹேத்தனா கொண்டேகோ அல்வாய் தெரியோ அல்வாய் கிசோக்குனோ குர்வன் ரஜவுரோ ஏயா போஞ்சோ தேவருவானோ ஏமா குருந்தோ பெருமா கொச்சுரோ அல்வாய் சிங்குதோ அல்வாய் தாகரோ அல்வாய் பாத்தரோ மூசா ஜோகோ மூசவரியாகோ வராசரோ குறுந்தோறும் தும்பலால் அபிசோல் கடி ஜனாலோ ரோஹி கொரோடிய